0: தமிழ் தெரியாதா? ஹிந்தில
1: அலுபோமுல்லே அலுசட்டக நேத ஓகல்லோ தனு யந்துன கத்தே சிந்து ஓகல்லோன்ட தெக்கா.

0: சியத்தட்ட
1: அபியோகேட்ட அபியோகம்
2: ஜாத்தியந்திர பிரமித்திய நிபதவன தேசிய நிஷ்பாதனைய பாரசிடால் அபியோகேட்ட அபியோகம்
3: லோவம ரசேன் மாவித்த கல ஆசியானு செபே ரசைய நியம லாம் பிரைஸ் தென் பீட்சா ஃபேக்டரி வித்தின் ரசவிந்தின்ன ஹரி ஹரியட காட்டட ரசட ஹேமதேம ஹரி கான டேக் புனு விசேஷம் ரெசிபி எகட பிலியல வென நியம லாம் பிரைஸ் அதம ரச பலன்ன யூனியன் பிளேஸ் பீட்சா ஃபேக்டரி வித்த என்ன நெட்நாம் கொலம்பவட கெதிரட்டம கென்னு மகன்ன தென்ம கால் கரன்ன 0115 93 93 93
4: பீட்சா ஃபேக்டரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீட்சா
5: அப்ளிகன் காட் தட் ஹஷ் 15 ரீலோட் கரல காட் தட் ஹஷ் 15 அப்ளிகன் காட் தட் ரீலோட் கர
6: அதிவிசுவசனீய செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிலோவாட் பே 3.5 லித்தியம் அயன் பேட்டரிய கிலோவாட் 3.1 மோட்டரைய லிட்டர் 35 ஸ்டோரேஜ் பாசுகம டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டி வெதி வெடி விஸ்தர சந்தா 0114 700 550 அமதான்
7: ඔබත් විදේශ අධ්‍යාපනය සඳහා සිහින දකින්නෙක්ද ඕ ලෙවල් ඒ ලෙවල් හෝ උපාධියෙන් පසු ඔබගේ උසස් අධ්‍යාපනය මහා බ්‍රිතාන්‍යයේ හෝ ඕස්ට්‍රේලියාවේ පිළිගත් විශ්වවිද්‍යාලයකින් අවම වියදමකින් හදාරා විදේශ අධ්‍යාපන සිහිනය සැබෑ කර ගන්න අධ්‍යාපනයෙන් පසු වසර දෙකේ සිට ඉහළට පූර්ණ කාලීන රැකියා අවස්ථා ශිෂ්‍යත්ව දීමනා වට්ටම් ඇතුළු තවත් බොහෝ තේ වැඩි විස්තර සඳහා අමතන්න WhatsApp කරන්න 0718 492 492 0718 392 477 Global University Partners Number 221 Dharmapala Mawata Kolamba 7
8: Hitanawata wada ikmani selakillen illanawata wada udaw karana eka attatama hitata hari sahanayak LB Rannaya gatta kenek aye vena tanakata yanne natthe ekai LB Rannaya api gana hitana apitama hariyena tana
9: ratterenin bebalenna koliya nathuwa chain ganna swarnamahal jewellers nugegoda saha gampaha shakawan wetin mei masa 8 9 10 yana dinayan hidi nawathath ranmilata pamana chain masa 24 ak dakwa gewime pahasuwa samaga nawathama vilasithawan gen samanwita swarnabarana milade ganimata obath paminenna swarnamahal jeevithaye swarnamaya avasthawan sadaha